0: அங்கே திவி தர்ஜமா.
1: கீரித் குர்ஆன் திவி தர்ஜமா மேது கெனஸ்தேனி சூரத் லுக்மான் சாதவன ஆயத்தும் ஃபஷாகிங் எசூர நிம்மா சூரத் சஜிதா ஃபஷாகிங் எசூர நிம்மா சூரத் அஹ்சாப் ஃபஷாகிங் எசூரத்து சாதவன ஆயத்து கெனியல தர்ஜமா விதாளு திவ்வா ஃபவனி டாக்டர் முகமது ஹனீஃப்.
2: بسم الله الرحمن الرحيم
3: رحمن وانت رحيم وانت الله بإسم فرم فشاغن

ஹமகஷவரம் உடுதகாய் பிம்கா வாஹாத்தகிச்சு அவ்வா தியபா மீஹுன் நட்டகா ஹிதுமத்தெரு குரவிகம் தியபா மீஹுன்ன நேங்கே ஹிஜி அதி எகலாங்க நியமத்த ஃபாடு வெகிம்வா கொத்துகையாய் ஃபொரு விகிம்வா கொத்துக தியபா மீஹுங்க மச்ச ஃபுரிஹம கொத்தெவ்வி அதி எவ்வெஸ் அல்மகா நுல நுவத தெதுமகா நுல நுவத அலிகம் தெனிவி ஃபொத்தகா நுல அவ்வாஹா மெது ஜதலுகுரா பயக்கு மீசகுங்க தெரியும்வே.

0: உடும் ஃபெஷிகம் பிமா ஹம முரிஹா கமிங் எக்கலாங்க தத்பீர் குரவத்தே தெந்தியப மீஹும் குணா குதும் இங்ஹாஸ் அஹருகே மிம்பருகே துவஹிக்கா ஏ முரிஹா கமே எக்கலாங்க ஹதுரதங் அராகிந்தே.
1: ذلك عالم الغيب والشهادة العزيز الرحيم.
0: ekalangi nufenna kantakai fenna kantad denawadigamwa aziz wanta rahim wanta raskalangi.

இங்கே மறுஹிப்பவும் ஹவால குரவ்வா ஃபாவா மலக்குல் மௌத் தியபா மீஹுங்கே மறுஹிப்பவானது தென் தியபா மீஹும் ருஜு ஆ குரவ்வா ஹுஷி தியபா மீஹுங்கே வெரி ரஸ்கலாங்கே ஹதரத்தஷே.

தக்வாவில் விவடாக நவாஷ் அதி காஃபிருனாய் முனாஃபிகுன்ன கலேகிஃபானு கியமம் விவடானு கன்னவாஷ் ஹம கஷோரும் முளத்தின் ஒடிகம்வா ஹகீம் வந்த கலாங்க கம்கா அவ்வா ஒடிகம்வே.